முதலில் நான் நின்ற பூங்கே அன்னி முதலில் நான் நின்ற ஜாங்கோ சமக்கு சமன்னு வச்சு வக்கோ மபுனி கோயாகி கோயில் வச்சு வக்கோ பட்ட சமக்கு சமன்னு வச்சு வக்கோ கட்ட சூத காயாகி கயனு வச்சு வக்கோ